யானைகளை தூண்டிய கத்தினார்கள் தாசா கத்தனுகள் ஒரு ஹெல்க்கு மொத்த கூப்பிட்டு தான் நகரீசத்து குழு பழகி போனது.